0: നമ്മളിപ്പോൾ പറഞ്ഞ ജതികളെ മൃദംഗത്തിൽ വായിക്കും. എങ്ങനെ വായിക്കും? മിശ്രം കണ്ഠം. രൂപതലത്ത് പറയുമ്പോൾ തദ്ദിം തദ്ദിം തം തദ്ദിൻ തക്ക ദിമ്മി തക്കിട്ട തക്ക തക്ക ഒരു ഏഴ് ഒരു അഞ്ച് പറയണം. തക്ക ദിമ്മി തക്കിട്ട തക്ക തക്കിട്ട തക്ക ദിമ്മി തക്കിട്ട തക്ക തക്കിട്ട അപ്പൊ അത് മേൽക്കാലം വരുമ്പോൾ முக்கவாசி எல்லாம் சொல்லுவோம். நம்ம வாசிக்கும் போது தக்க தீமி தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படி கொடுக்காத நம்ம மீட்டு சொல்லலே நம்ம வாய்ப்போம். அப்போ அப்போ நக்க தீமி நக்கிட்ட நக்க நக்கிட்ட நக்க தீமி நக்கிட்ட நக்க தக்கிட்ட அப்போ நம்மளே நம்ம வாசிப்போம் சொல்லுவலாம். ஒரு தாளத்திலும் ஒரு ஒரு ஜதிகள் நமக்கு ஒன்னாங்காலம் ரெண்டாங்காலம் சொல்லி வரும்போது நல்ல ஒரு ஒரு லயப்பயிற்சி கிடைக்கும். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த படமாயிட்டு நமக்கு நோக்காம்.
1: நமஸ்காரம் சார்.
0: நமஸ்காரம்.
2: இதுவரை கேட்டது மிருதங்க பாடம். படிப்பிச்சது நாஞ்சில் ஏ ஆர் அருள். படிச்சது ஸ்ரீஜித் டி ஆர் மணிமல. சங்கீத சரணி சமாபிச்சு.

0: ஆகாஷவாணி
1: தமிழ்ச்சொல் மாலை
2: வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை.

நேர்களே, இயற்கையை நேசிக்காதவர்கள் உண்டா? இயற்கை அழகை ரசிக்காதவர்கள் உண்டா? இயற்கையின் அழகை வர்ணிக்காத இலக்கியங்கள் உண்டா? இயற்கையை சார்ந்திராத உயிரினங்கள் உண்டா என்று கேட்டால் எல்லா கேள்விகளுக்கும் இல்லை என்றுதான் பதில். ஏனென்றால் இந்த உலகின் ஆதாரமே இயற்கை தான். இந்த இயற்கையை சார்ந்திராமல் இந்த உலகில் யாரும் நிலைநிற்க முடியாது என்பது அறிவியல் உண்மை. இயற்கையை வர்ணிக்காமல் காவியங்கள் படைக்க முடியாது என்பது இலக்கிய உண்மை. இயற்கையை ரசிக்காமல் மனிதன் தன் மனதை பக்குவப்படுத்த முடியாது என்பது உளவியல் உண்மை. இவ்வாறு நமது வாழ்வின் எல்லா திசைகளிலும் நம்முடன் இணைந்திருப்பது இயற்கை மட்டும்தான். இந்த உண்மையும் நாம் எல்லோருக்கும் தெரியும். இருந்தும் கூட நமக்கு சுற்றி இருக்கும் இந்த இயற்கையை சுரண்டி மனிதர் வாழ்வை மேம்படுத்துவதில் ஏதோ நிம்மதி காண்கிறார். இந்த நிம்மதி நிலைத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை நேயர்களே, மனிதனின் மனதில் தோன்றிய இந்த சுயநல சிந்தனைகள் இயற்கை இன்று பெரிதளவு பாதித்திருக்கிறது. எனவே நாளுக்கு நாள் அழிந்து வரும் இந்த இயற்கையை நிலைநிறுத்தும் பொருட்டு மக்களிடையே ஓர் விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நேயர்களே, இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது டாக்டர் எஸ் மோதிலால் நெஹ்ரு அவர்கள் எழுதி வழங்கும் உரை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏன் எதற்கு.

நல்ல வளமான மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரம் மாசற்ற தூய்மையான சுற்றுப்புற சூழல். இது நம்மை சுற்றியுள்ள காற்று, நீர், நிலம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்கள் உள்ளிட்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களின் தொகுப்பாகும். இந்த சுற்றுப்புற சூழல் உயிரினங்களின் வாழ்வு, அதன் வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சுழற்சியின் தொடர்பயணமாகும். இன்றைய உலகில் மனிதன் மேற்கொள்ளும் அதிகப்படியான சுயநலம் சார்ந்த வளர்ச்சி நடவடிக்கைகளால், செயல்பாடுகளால் சுற்றுப்புற சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக பல இன்னல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைய சூழலில் உலக அளவில் ஒரு யுத்தம் உருவானால் அது எண்ணெய் கிணறுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை பாதிக்கும். பெர்சிய வளைகுடாவில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் கடல் நீர், மீன்வளம் மற்றும் கடல்சார் உயிரினங்களையும் பாதிக்கும். எனவே யுத்தத்தை தவிர்க்க வேண்டியது உலகத் தலைவர்களின் கடமையாகும். எடுத்துக்காட்டாக, நமது கேரள மாநிலத்தில் குட்டநாடு என்று அழைக்கப்படும் ஆலப்புழை, கோட்டயம் மற்றும் பத்தனந்திட்ட மாவட்டங்களில் பரவியுள்ள கடல் மட்டத்திற்கு கீழே நெல் பயிர் செய்யும் தனித்துவமான பகுதியில் சூரிய ஒளியின் தாக்கத்தால் குறிப்பாக 41 டிகிரி விட வெப்பம் உயர்ந்ததால் பயிர்கள் கருகி கடும் இழப்பை சந்தித்தனர். பாலக்காடு மாவட்டத்தில் வரலாறு காணாத வறட்சியும் வெப்பமும் ஏற்பட்டது. வன விலங்குகள் நகரப்பகுதிக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வேனல் காலத்தில் பாம்புகளின் நடமாட்டம் உயர்ந்தது. இதற்கு காரணம் நாம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தவறியது. நாம் அனைவரும் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அதன் திண்மையிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது மட்டுமல்ல, வருங்காலத்தில் இந்த சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை எவ்வாறு தடை செய்யலாம் என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய உலகில் காற்று, நீர் மற்றும் மண் என அனைத்துமே மாசடைந்துள்ளது. தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், வன அழிப்பு, கனிமங்களை சுரண்டுதல் என பல இயற்கையின் சமநிலையை குலைக்கின்ற அல்லது பாதிக்கின்ற செயல்கள் வேகமாக நடைபெறுகிறது. இதுபோன்ற செயல்கள் காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகி பெருவெள்ளம், கடும் வறட்சி, சூறாவளி, சுனாமி போன்ற பேரழிவுகள் அதிகரித்து வருகின்றது. இன்று நாம் வாழும் பூமி ஒரு சாதாரண நிலப்பரப்பு அல்ல. அது சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள், அதாவது ஏறத்தாழ 450 கோடி வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு, மனித வாழ்வின் அடிப்படை. இந்த உண்மையை நமக்கு நினைவூட்டுவது கயா ஹைபாதிஸ் என்ற சிந்தனை. இதை முன்வைத்தவர் ஜேம்ஸ் லவ்லாக். இந்த கருத்து என்ன சொல்கிறது என்றால், பூமி ஒரு உயிரற்ற பொருள் அல்ல, அது ஒரு உயிர் அமைப்பு. கடல்கள், காற்று, மண், காடுகள் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து பூமியின் சமநிலையை காக்கின்றது. மனித உடல் தனது வெப்பத்தை தானாக கட்டுப்படுத்துவது போல் பூமியும் தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளும் திறனுடையது. காற்றில் கார்பன் அதிகரித்தால் காடுகள் அதை உறிஞ்சுகின்றன. கடல்களில் மாற்றம் ஏற்பட்டால் உயிரினங்கள் அதை சமைப்படுத்துகின்றன. இயற்கை ஒரு தன்னியக்க அமைப்பு அல்லது ஒரு சக்தி. ஆனால் இந்த சமநிலை ஒரு எல்லையற்றதல்ல. கடந்த 200 ஆண்டுகளில் மனிதன் பூமியை ஒரு வளம் என மட்டுமே பார்த்தான். எண்ணெய் எடுப்பு, சுரங்கத் தொழில், காடுகள் அழிப்பு, காற்று மற்றும் நீர் மாசுபாடு இவை அனைத்தும் பூமியின் இயற்கை சமநிலையை சிதைத்துவிட்டன. நாம் வளர்ச்சி என்ற பெயரில் நம் வாழ்வின் அடித்தளத்தையே சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை உணர வேண்டியதன் காலம் வந்துவிட்டது. இயற்கை பேசாது, ஆனால் அது பதிலளிக்கும். கடுமையான வெள்ளப்பேரழிவுகள், சுனாமி போன்ற தாக்கல், நீண்ட வறட்சி, அதிகரிக்கும் வெப்பநிலை, உயிரின அழிவுகள் என இவை அனைத்தும் எச்சரிக்கைகள் அல்ல, இவை இயற்கையின் திருத்தும் செயல்கள். பூமி பல பேரழிவுகளை கடந்துள்ளது. ஆனால் இன்று கேள்வி பூமி வாழுமா என்பது அல்ல, மனிதன் வாழ்வானா என்பதே. நாம் இயற்கையிலிருந்து பிரிந்தவர்கள் அல்ல. நாம் இயற்கைக்கு வெளியே இல்லை. நாம் இயற்கையின் ஒரு பகுதி. நீரை மாசுபடுத்தினால் அது நம் உடலையே பாதிக்கும். காடுகளை அழித்தால் அது நம் சுவாசத்தையே பாதிக்கும். மண்ணை சீரழித்தால் அது நம் உணவையே பாதிக்கும். இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகள் என்பது நமக்கே எதிரான போராட்டம்.
நாம் செய்ய வேண்டியது என்ன, அதற்கான தீர்வு என்ன என்று பார்த்தால், மரங்களை பாதுகாப்போம், புதிய மரங்களை நட்டு வளர்ப்போம், நீர்வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி அதை காத்திடுவோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களின் பயன்பாடுகளை அதிகரிப்போம், சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை பரப்புவோம். எதிர்கால தலைமுறைக்கு வளமான உலகை வழங்குவது நமது கடமை. அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று பார்த்தால், மரங்கள் நடுவது மற்றும் காடு பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு நடவடிக்கையை தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிட்டு பொதுமக்களின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். சுற்றுப்புற சூழல் கூறுகளான காற்று, நீர், மண், காடுகள் மற்றும் உயிரினங்களை பாதுகாத்து இன்றைய சூழ்நிலையில் இருந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமையாகும். இதற்காக 1973 ஆண்டு முதல் எல்லா வருடமும் ஜூன் மாதம் 5 நாள் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும், பூமியை பாதுகாக்க எடுக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டது இந்த தினம். இந்த தினத்தில் நெகிழியால் ஏற்படும் மாசுபாடு, பூமி வெப்பமடைதல் மற்றும் காடுகளை அழித்தல் போன்ற பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது சுற்றுச்சூழலை பாதுகாக்க 3 வழிமுறைகளை கூறுகிறது. அதாவது ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் என்று 3 வகையான நேரிடலால் பூமியின் சுற்றுச்சூழல் பாதுகாக்க முடியும் என்று கூறுகிறது. இதற்காக மரங்கள் நடுதல், பிளாஸ்டிக்கை தவிர்த்தல் என்ற கொள்கையும் கூறப்படுகிறது. இதன் வாயிலாக நாம் இயற்கை நம்முடைய தேவைக்கு தருகிறது, ஆனால் பேராசைக்கு அல்ல என்று நமது தேசத்தந்தையின் அறச்சொல்லை நினைவில் கொண்டு வருகிறது. உலக அளவில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்காக பல முக்கிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக சாம்பியன் ஆஃப் தி எர்த் அல்லது பூமியின் வெற்றியாளர் என்ற விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த திருமதி சுப்ரியா சாகு என்ற ஐஏஎஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்டது. கோல்டுமேன் என்விரான்மெண்டல் பிரைஸ், அதாவது பசுமை நோபல் பரிசு, சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களுடன் இணைந்து நடத்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது. இந்த விருது 1989 வருடம் முதல் வழங்கப்படுகிறது. கடந்த 2024 வருடம் அலோக் சுக்லா என்ற சமூக ஆர்வலருக்கு சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஏறத்தாழ 4.5 லட்சம் நிலப்பரப்பை நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து காப்பாற்றினார். அந்த பகுதி மக்களுடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தேவையை உணர்த்தி விழிப்புணர்வை உருவாக்கினார். அதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்த முக்கியமான ஒரு விருது டெய்லர் பிரைஸ் ஃபார் என்விரான்மெண்டல் அச்சீவ்மெண்ட். இது சுற்றுப்புற சூழல், அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் எனர்ஜி துறையின் சிறந்த பங்களிப்பிற்காக அளிக்கப்படும் ஒரு பன்னாட்டு விருது. இதேபோல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக இந்திய அரசும் மாநிலங்களும் பல விருதுகளை வழங்குகிறது. எடுத்துக்காட்டாக தமிழக அரசு வழங்குகிறது பசுமை சாம்பியன் விருது. இதற்காக 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படுகிறது. தனிநபருக்கு 2 லட்சம் ரூபாயும் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்குகிறது தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் விருது. இந்த விருதின் வாயிலாக சுற்றுச்சூழல், கல்வி விழிப்புணர்வு, மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சிக்காக விருதுகளை வழங்குகிறது. இதுபோன்று பல மாநிலங்களும் விருதுகள் வழங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய முன்வந்துள்ளது. இந்தியாவில் நடந்த முக்கியமான சில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளை பார்ப்போம். முதலில் வருவது சிப்கோ இயக்கம். இது 1970 வருடம் உத்தராகண்ட் மாநிலத்தில் காடுகளை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த கிராமிய பெண்கள் மரங்களை அணைத்துவாறு நடத்திய வரலாற்று

சிறப்புமிக்க போராட்டம். இதற்கு முன்னின்றவர் சுந்தர்லால் பகுனா மற்றும் பிரதாப் பிரசாத் பட் என்ற சமூக ஆர்வலர்கள். காடுகளை அழிப்பதால் குடிநீர் மற்றும் விறகு தட்டுப்பாடு வரும் என்பதை உணர்ந்து பெண்கள் இந்த போராட்டத்தில் தீவிரமாக பங்கு பெற்றனர். இதன் பயனாக இமயமலை பகுதி காடுகளில் மரங்கள் வெட்டுவதை மத்திய அரசு 15 ஆண்டுகளுக்கு தடை விதித்தது. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்ச்சியால் ஏற்பட்ட நன்மையாகும். இந்த போராட்டங்கள் காடு பாதுகாப்பு சட்டங்களுக்கு வழிவகுத்தது. இரண்டாவதாக நினைவுக்கு வருவது அப்பிக்கோ இயக்கம். 1983 கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் அழிப்பதை தடுக்க பாண்டுரங்க ஹெக்டே தலைமையில் நடந்த ஒரு முக்கிய போராட்டமாகும் இது. கன்னடத்தில் அப்பிக்கோ என்றால் கெட்டிப்பிடி, அதாவது தென்னிந்தியாவின் சிப்கோ என்று கூறலாம். இந்த காடுகளை காப்பாற்றும் மக்கள் இயக்கத்தால் பொதுவாக மக்களிடையே விழிப்புணர்வு உயர்ந்தது. மூன்றாவதாக நர்மதா பச்சாவோ அந்துலோன் இயக்கம். நர்மதா நதியின் குறுக்கே கட்டப்படும் சரோவர் அணை உள்ளிட்ட பெரிய அணை திட்டங்களுக்கு எதிராக 1985 மேதா பட்கர், பாபா ஆம்தே போன்ற சமூக ஆர்வலர்களின் முயற்சியால் ஆரம்பமானது இந்த போராட்டம். பழங்குடியினர், விவசாயிகள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் முன்னின்று நடத்தப்பட்ட இந்த இயக்கம் மக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தேவை என்ற உணர்வை வளர்க்க காரணமாக அமைந்தது. ஒரு அணையை கட்டினால் ஏறத்தாழ 44,000 மக்கள் இடம்பெயர்கிறார்கள். இவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கப்படுவதில்லை. இதன் வாயிலாக அந்த பழங்குடியினர் தலித்துக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நர்மதா சேவா மிஷன் என்ற ஒரு தனிப்பட்ட அரசு சார்ந்த திட்டமும் முன்வைக்கப்பட்டது. இது பெரிய அணை திட்டங்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வழிநடத்துவதற்காக உருவான போராட்டம். இத்தகைய போராட்டங்கள் நமக்கு நம்முடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. கேரளாவில் நடந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள் என்று பார்த்தால் முதலில் நம் நினைவுக்கு வருவது சைலண்ட் வேலி பாதுகாப்பு இயக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைக்காடுகளை காப்பாற்ற கேரள மக்கள் நடத்திய போராட்டம் இது. இதற்கு ஆதரவு தந்து போராட்டத்தை முன்னின்று நடத்தியது கேரள சாஸ்திர சாகித்ய பரிஷத் என்ற இயக்கம். அட்டப்பாடியில் குந்திப்புழா என்ற ஆற்றின் குறுக்கே அணையை கட்டி நீர் மின்சார உற்பத்தி என்ற முயற்சியில் இருந்து அந்த அமைதி பள்ளத்தாக்கு என்ற வெப்பமண்டல மலைக்காடுகளை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம். இந்த அணைக்கட்டு வருவதால் அந்த அமைதி பள்ளத்தாக்கு இல்லாமல் போய்விடும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த போராட்டம் நடந்தது. இதன் பயனாக இந்த அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. சேவ் ஆலப்பாடு இயக்கம். கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆலப்பாடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த மீனவ மக்கள் அங்கு நடக்கும் மணல் எடுக்கும் செயலுக்கு எதிராக நடத்திய போராட்டம். இங்கே ஐஆர்இஎல், கேஎல்எம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் கடற்கரை மணலை, குறிப்பாக கனிமங்களை வெட்டி எடுப்பதால் நிலப்பரப்பு குறைந்து கிராமத்தை கடல் சூழ்ந்து கொள்ளும் அபாயம் ஏற்படும் என்ற கருத்தை முன்வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என்று நடத்திய போராட்டம். கொல்லம் முதல் நீண்டகரை வரை ஏறத்தாழ 23 கிலோமீட்டர் கடற்பகுதி இதன் தாக்கத்தால் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கு சமூக ஆர்வலர்களின் ஆதரவு கிடைத்தது என்றாலும் அதன் மையக்கருத்தை பொதுவாக அரசாங்கமும் மக்களும் உள்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. கழிவு மேலாண்மை மற்றும் பசுமை திட்டங்கள். இன்று நாம் வாழும் உலகம் மாசடைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நாம் வெளியே தள்ளும் கழிவுகள், அதாவது பொதுவாக குப்பை என்ற தேவையற்ற பொருட்களின் கூட்டு. ஆனால் அது உண்மையல்ல. இன்று குப்பை ஒரு சர்வதேச பிரச்சனையாக உள்ளது. அதை எங்கு கொட்டுவது என்று தெரியாமல் தெருக்களிலும் ஏரி, குளம், குட்டை, கடல் என அனைத்து நீர்நிலைகளிலும் கொட்டிவிடுகிறோம். இதனால் நமது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் மிகுந்த இன்னலை கொடுத்து பல உயிரினங்கள் அடியோடு அழிவதற்கு அடிப்படை காரணமாக மாறுகிறது என்ற உண்மையை நாம் உணர மறுக்கிறோம். கழிவுகளை குறைப்பதற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு மக்காத பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. பயன்படுத்திய பொருட்களை மறுபடியும் பயன்படுத்தலாம், அல்லது கழிவுகளிலிருந்து புதிய பயன்பாட்டை பெறுவது போன்ற வழிமுறைகளை கையாள வேண்டி உள்ளது.
தேவையற்ற பொருள் என்ற ஒன்று அதன் பயனாளியை பொறுத்து மாறுபடுகிறது. ஒரு பொருள் ஒரு நிலையில் ஒருவருக்கு பயனில்லாத பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வேறொருவருக்கு பயனுள்ளதாக மாறும். உதாரணமாக, ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதை ஒரு பொட்டலமாக தருகிறார்கள். அதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பேப்பரோ பிளாஸ்டிக் உரையோ அலுமினியத்தால் செய்யப்பட்ட டப்பாக்கள் அல்லது அலுமினிய உரைகளும் வீட்டிற்கு வந்ததும் அது தேவையற்ற பொருள் என்று வெளியே வீசுகிறோம். ஆனால் அந்த பொருளை தரம் திரித்து பாதுகாத்து வைத்திருந்தால் அந்த பொருளை விலைக்கு கொடுத்து பணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் அந்த பொருளால் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்பட இருந்த கெடுதலையும் தவிர்க்க முடிகிறது. அவ்வாறு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் எவ்வாறு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டால் அதுவே ஒரு பெரிய முயற்சி. பலதுள்ளி பெருவள்ளம் என்பது போல் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தக்கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்று நகரத்தில் வாழும் எல்லோருக்கும் கழிவுகளை சமாளிப்பது என்பது பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதை உண்மையிலேயே அலசி பார்த்தால் நிவர்த்தி செய்ய முடியும். குறிப்பாக 4 அல்லது 5 பேர் அடங்கிய குடும்பத்தில் வரும் கழிவுகள் என்ன என்று பார்த்தால், சமையலுக்காக பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து வரும் கழிவுகள் ஏறத்தாழ 500 கிராம் முதல் 1 கிலோ வரை வரும். அந்த கழிவுகளை மாநகராட்சியில் இருந்து கொடுக்கப்பட்ட மக்கும் பொருட்களை பயன்படுத்தும் 3 நிலை தொட்டியில் போட்டு மக்க வைத்து 3 மாதங்களுக்கு பிறகு அந்த மக்கிய பொருளை உரமாக பயன்படுத்தலாம். நமக்கு தேவையில்லை என்றால் பிறருக்கு கொடுத்தும் உதவலாம். இது நாம் பயன்படுத்தும் ஒரு பொருள் அதன் தேவையை நிறை செய்தவுடன் வேண்டாத பொருளாக மாறி தூக்கி எறியப்படுகிறது. ஆனால் அந்த வேண்டாத பொருள் இன்னொருவரின் தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அது சுற்றுப்புற சூழலில் ஏற்படுத்த இருந்த பாதிப்பை தவிர்க்கிறது. இன்று நகரமயமாக்கப்பட்டாலும் கிராமங்கள் மறைந்ததாலும் அடுக்குமாடி கட்டிடங்கள் உயர்ந்ததாலும் வேளாண்மை பின்னடைந்ததாலும் இந்த குப்பைகளின் அளவு படிப்படியாக உயர்கிறது என்பது மட்டுமல்ல, அதை சரியாக பராமரிப்பது என்பது ஒரு பிரச்சனையாக மாறி ஆபத்தான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று ஐக்கிய நாட்டு சபையின் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அமைப்பு பல புள்ளிவிவரங்களை தருகிறது. இந்த கழிவு மேலாண்மையில் அனைத்து நாடுகளும் பல நிறுவன கூட்டமைப்புகளின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. இன்னும் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கூட இதற்காக தொண்டு பணி ஆற்றி வருகிறார்கள். வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியிடும் குப்பைகளை சேகரித்தல், அவற்றை வகைப்படுத்துதல், பொருத்தமான இடங்களை சேமித்தல், கண்காணித்தல், மீண்டும் மேல் சுழற்சிக்கு பயன்படுத்தல் என்பன அது. இந்த கழிவுப் பொருட்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்பட்டால் நிச்சயம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடை செய்ய முடியும். கடந்த சில வருடங்களாக கணினி பொருட்களால் உருவாகும் கழிவுகளை கையாள்வதற்காக உலகளாவிய தளத்தில் பல முயற்சிகளும் முன்வைக்கப்பட்டது என்றாலும் மக்களின் அறியாமையாலும் விழிப்புணர்வு குறைவாக இருந்ததாலும் கணினி பொருட்களால் உருவாகிய கழிவுகள் உலகளாவிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல முயற்சிகள் நடைபெறுகின்றன. இம்முயற்சிகள் சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் சில இடங்களில் சவால்களை சந்தித்துள்ளன. இருப்பினும் அவை அனைத்தும் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்து கூறுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒரு நாள் செயல் அல்ல, அது தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு. நாம் இந்த பூமியின் உரிமையாளர்கள் அல்ல, நாம் இங்கு தற்காலிக வாடகைக்காரர்கள். பூமி நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது. ஆனால் நாம் அதை பாதுகாக்க தவறினால் அதன் விளைவுகளை தவிர்க்க முடியாது. பூமியை காப்பாற்றுவது என்பது நம்மை நாமே காப்பாற்றுவதுதான். ஆகவே நாம் இன்று இயற்கையை காப்போம், நாளை அது நம்மை காப்பாற்றும்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது டாக்டர் எஸ் மோதிலால் நேரு அவர்கள் எழுதி வழங்கிய உரை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏன் எதற்கு.

0: தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி கே கல்பனா அவர்கள் எழுதி வழங்கும் கவிதைகள்.
1: இந்தியா. இந்தியா என்றதும் இதயம் தொடும் உரக்க குரல் ஒன்று உள்ளத்தில் நிறையும். பயமும் பாசமும் பரிதவிப்பும் மாட்கொள்ளும், சுயமும் மறந்து சுகமாக இன்னிசைக்கும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆயிரம் மொழிகளின் கோர்வை மக்களெனினும், பிறப்பால் இந்தியர்கள் என்ற பெருமிதம் மேலோங்கும், சுரக்காத பசுவின் அகடும் சுரக்கும். பிறப்பால் இந்தியர்கள் என்ற பெருமிதம் மேலோங்கும், சுரக்காத பசுவின் அகடும் சுரக்கும். கலாச்சாரமும் பண்பாடும் காக்கும் நாடு, விதை மதிப்பில்லா கலைகளுடன் நாடு. இயற்கை ததும்பி இன்பமாய் பூத்திருக்கும், செயற்கை போலியை வரவேற்க மறுக்கும். மருத்துவமும் யுக்தியும் மகிழ்வாய் நிறைந்து கருத்தாய் காக்கும் கலவையும் இங்குண்டு. உருவத்தில் வேறுபட்டாலும் உணர்வில் ஒன்றி அரும்பாய் பூத்திடுவோம் அன்பென்ற அடையாளத்தில். இதிகாச புராணங்களில் சாம்ராஜ்யமே இங்குண்டு, மதிப்பூத்த மன்னர்களின் வளமும் இங்குள்ளது. இதிகாச புராணங்களின் சாம்ராஜ்யமே இங்குண்டு, மதிப்பூத்த மன்னர்களின் வளமும் இங்குண்டு. விவசாயம் தொட்டு விஞ்ஞானம் வரை பாரதம் என்றாலே பாரெங்கும் ஒலிக்கும். எத்தனை எத்தனை அடையாளங்கள் எங்களுக்கு, மொத்தமும் கூறிட ஒரு நாள் போதுமோ? வைகரை விடியலும் வசந்தத்தின் வாசமும் தையலிட்ட கொடையை தரித்துள்ளார் எம்மண்ணை. இலக்கண இலக்கிய இன்பங்களை எடுத்துரைத்து தலைக்கணமற்ற வாழ்வின் வித்தாகும் பாரதம். ஓதும் மொழியில் உன்னதம் நிருப்பி தீதை மனிதனுக்கு பிரித்து காட்டி, வேதங்கள் யாவையும் விடிவள்ளியாய் அளித்து சாதனை படைத்திடும் சரித்திரத்தின் மடமாகும். ஓதும் மொழியில் உன்னதம் நிரப்பி தீதை மனிதனுக்கு பிரித்து காட்டி, வேதங்கள் யாவையும் விடிவள்ளியாய் அளித்து சாதனை படைத்திடும் சரித்திரத்தின் மடமாகும். பாரெங்கும் போர்க்கொடி உயர்ந்து நின்றாலும் மார்தொட்டி சொல்வோம் இந்தியர் என்று. வந்தோரை வாழ வைக்கும் எங்கள் நாடு, தந்தோரை கல்வெட்டில் பதிக்கும் எங்கள் நாடு. மண் விளையும் எங்கள் பூமியில் கண் மலரும் கவலைகள் மறக்கும். ஆயிரம் சீற்றங்கள் ஆட்கொண்டாலும் தோரணம் விரித்தாடி தொய்வின்றி செழிக்கும். ஆலயத்தின் அதிசயங்கள் ஆர்ப்பரித்து அனைவரையும் தாழ்பணிந்து வணங்கிடக் கூடுமன்றோ? தலைவர்கள் பலரும் தத்துவங்கள் எழுப்பி மலையாக மகுடம் சூடியது இந்தியா. அந்நிய செலவாணியை அண்டாது காத்து பின்னிய பாயில் படுத்துறங்கியவன் இந்தியன். காக்கையை குருவி என அனைத்தும் யாக்கையோடு இணைந்து இங்கு நர்த்தனமாடும். பாயும் புலியாம் எங்கள் சின்னம், சேயையும் எழுப்பும் வீரத்தின் அடையாளம். பண்டிகை காலம் பலரையும் இணைத்து செண்டாய் சுகந்தம் திக்கெங்கும் பரவும். ஏடுகளில் புதைந்திருந்த எத்தனையோ மொழிகள் ஆடுகளத்தில் இறங்கியது இந்திய நாட்டிலே. ஏடுகளில் புதைந்திருந்த எத்தனையோ மொழிகள் ஆடுகளத்தில் இறங்கியது இந்திய நாட்டிலே. புதையுண்டு கிடந்த புரட்சிகள் யாவும் சிதையாமல் எழுந்தது எங்கள் நாட்டில். ஆடை அணிகலன்கள் அனைத்தும் கைவண்ணமாக நாடுவது யாவும் பல நாட்டவர். எந்த காலமெனினும் எங்களுக்கு தகும் சொந்த காலில் நின்றிட சுயதொழிலும் உண்டு. ஆதவனும் சந்திரனும் அச்சாணியாய் காத்திட மாதவம் பெறுவோம் மணிமுத்தாய் வாழ்வோம். அறம் செய்ய விரும்பென்ற அவ்வை கூற்றும் மறவாமல் நின்றாடும் மானுட மனதில். வரலாறு நிறைந்த காவிய பரிசுகளை தரமுடன் தந்தியம்பியது எங்கள் நாடு. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் யாவும் அன்றைய எங்கள் முன்னோர்களின் நேட்டில் உண்டு. ஆம், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் யாவும் அன்றைய எங்கள் முன்னோர்களின் ஏட்டில் உண்டு. எதிரிகளை கூட இரு கரத்துடன் வரவேற்கும் புதிரான பூமி எங்கள் பாரதம். மெய்ஞான மேன்மையுற்று மேதினியில் உளவி விஞ்ஞானம் செழித்து வியப்புடன் நிறைந்திருக்கும். காலத்தின் கணக்குகளை கண் திருஷ்டியிலே கண்டெடுத்து கோள்களின் சஞ்சாரத்தை உணர்த்தியவன் இந்தியன். ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் இந்தியன் என்ற உணர்வு இயல்பா என்றும் இயங்கியே நடையிடும். மாயமும் மந்திரமும் எங்களுக்கு தேவையில்லை. நெய்யமும் நுட்பமும் நிறைந்தது எங்கள் பூமி. கல்லையும் கனியா கண்டு கருத்துடன் புல்லையும் ஆயுதமாக்கும் எங்கள் பாரதம். வியத்தகு ஆற்றலுடன் விந்தைகள் நிறைந்து

0: இருக்கும் என்பதை மனம் உணர மறுக்கின்றது. ஆம், இன்றோ ஓர் நாட்களில் அப்பாவின் சரணத்தில் அடங்கிய அந்த பெட்டிக்குள் நமக்கான வாழ்வின் தொடக்கம் ஆரம்பமாகும் என்பதையும் உணர்வதில்லை. முட்டி மோதிய பாறைக்குள் முகவர் இன்றி எழும்பும் மோசைக்குள் ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை உணர்வதில்லை. மெய்கள் செப்பனிட மேன்மை அடைந்திடும் அனைத்திலும் இப்பிரபஞ்சம் சாட்சியாகும் என்பதை உணர்வதில்லை. உணர்ந்தால் இருட்டுக்குள் மனிதன் அடங்கிவிட மாட்டான். கருதாங்கி மண்ணில் விதையாக எழுந்த உருக்கள் யாவும் நாளை விருட்சமாக கூடும் என்பதை உணர்வதில்லை. என்றோ ஒரு நாள் சுரண்டப்படும் மானுட உயிர்களின் சக்தியை திருச்சரியாது இன்றைக்கே முந்தி நடக்க துடிக்கும் சில வினோத செயல்கள், தகித்து அடங்கும் சாம்பலின் ஒரு துளி கூட உயிர்ப்பிருக்காது என்று உணர மறுக்கும் நிமிடங்கள், ஒற்றை புள்ளிக்குள் அடங்காது பல பரிவட்டங்களை சுமந்து நாயனாக துடிக்கும் மரபுகளை மறந்த நடப்புகள், விட்டத்தை எட்டிப்பிடிக்க கற்பூரம் போல அறிவு என்ற நெருப்புள்ளதை உணர மறுத்த உள்ளங்கள், கற்பனை சிறகுகள் விரித்து கன உலகத்தில் வாழும் காலத்தை கடந்த வாழ்வியல் நோட்டங்கள், எங்கோ என்றோ விட்டு சென்ற ஒன்றை எண்ணி மீள முடியாத காத்திருப்பின் நாட்கள் தொலைத்த சிலர், வரப்பிரசாதமாய் வந்த வாழ்வியல் வதந்திகள் பரப்பிக்கொண்டு வெறுப்பை உமிழ்ந்து சிரிக்கும் சில மனிதர்கள், ஒற்றை சுவடுக்குள் ஓர் ஆயிரம் ரசனைகள் உள்ளதென்பதை அறிய மறந்த சிலர், இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். கலியுகம் என்ற பெயரில் ககன சுழற்சியில் ஒன்றுடன் ஒன்று போட்டியிலான இவ்வாழ்க்கை வெறும் வாழ்வியலை கடந்து செல்லுமே என்று வரலாறாகாது. அறிவின் செருவை அலசி ஆராய்ந்து நுட்பமான ஒன்றை முனைந்திட நினைத்தால் இவ்வாழ்க்கை வசந்தமாகும் என்று உணர்ந்திடு.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி கே. கல்பனா அவர்கள் எழுதி வழங்கிய கவிதைகள்.

நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம்.

சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீணா மீட்ட வச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.